0: ஷனிதா சாது
1: த்ரீ ட்ரிபிள் இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கல சங்கிரஹய
2: குமர குமரி யன் இனஹென உதயசன சத்தர அத்தட தென சத்துடய கலாயன நதர நோவி ஜய டெம்ப திச பலாகின மித்துர பெரட யமு ஈசர விலாசென
1: ஷனிதா ஷனிதா ஷன் சாதய சாதய சாதய.